0: ஒப்பப்பட்ட அதற்கு நஜ்ஞானிக்கும்பாய் சாய்கால் போனி சொல்லித்து நினைப்பாய் நான் கேட்டி வாரி ஐயா சோக்கர ஜெய செஞ்சாய் சொத்துனாம் சிவாய
1: ஆப்ஜி மகாபக்தி ஆப்ஜி சோனே திரபார் ஹார்தி.